0: சிங்க சிங்கக்கே நீங்க குமிரா காரோனே வீம்பா
1: ஓகே
0: தேனி காஜெண்ட ஜெரம் உம் கஜுவாங்க ஏகாமசே ஓகே சேவ
1: ஓகே
0: தசிமிரி ரிசர்வேஸ் ஆதுமானிக்கு தேம்பா மூஜி சுஜாரா நியாம்புஜி உடனே கொகோசா டோப்பி அடிக்கா நியாங்கோமு கசுகா ஜோசேஃபு கசுகு தேனி நாவா ஒரு ரிசர்வோ நாவா சோ
1: ஓகே
0: நம்ச்சுங்குசு சோ மச்சா எஸ்
1: காலி காலி அக்சிம்பாயோ ஹலோ
2: Hello Kiki Wangi.
1: Atenye.
2: Yeah, sima dikati kasoga. Kiki wabale ntekaneza.
1: Wabale kuboroho.
2: Eka Kiki atakangoleza. Wabale kia msana mbaza na ya Kiki.
1: Wabale.
2: Kumkira wanga hali yote asima. Yama nyamachumu staffa mkijuri polini kia atalikia na kongumaya msana jisafini kabuga hile mtuenda Dawdi kasoga. Na mbangizu masyasi na walirusuiga na chama isa. Kasoga na Dr. Obedia Kasoga na Drufu na Kasoga
1: okay.
2: Na Mangadalena na Abed na Kasoga baya kiki asima nisati Kasoga na mbraza wang Christopher nti mwevere baya
1: Kati Girl, a certified hustler, Gavile House Administrator is the other name of a house girl. Okay, Omundamkize Bambo Mgambaye Bale Kunyenda. What is her name? Muramkiyo. Made this law, Agambia, good afternoon to USK. It's Musa Otumukonde, made it to whom Lido Kabamba. Hey, she's watching you live from Chinjojo Mary. Okay, Mary, Kuramkize. Ewebali kuba no turura kane no tulirizam. Jojo Williams 256 Agamira, beautiful greetings to my people from Kagazi. Then on Agambia, nice lunch. Me, I going to eat rice and beans, okay? I wish you a nice lunch. I wish a nice lunch to my parents in Isese Kenga and all people who know me, Alimedi. Kisemba Gambire ma mukama tata omuduo nonya kapto wa mitwale ebiri ntandiko kufumba obuji ndabirira abana bange katonda kuwe sentezo katukusabire.